0: 不要叫我痛苦，我不要叫这样子我也痛苦。
1: 美丽啊，妈咪，
0: 家里有没有做？什么人不要叫人痛苦？
2: 别拿，
0: 快问你，别叫了，别叫了，乔威，乔威，乔威，
3: 罗尼，苏黑，卡印度路，
1: 下面把我请到十一个妈咪，我被定夸成这样美。接没吧？哎，你不要让你娃把手里接，我被人捏夹。呜呜，那我被娘管。
0: 接没把啥没娃骂我，骂啥没你那娃骂我也没哭来。
1: 哎，你得比接。
0: 阿哥你不要只是把娃叫我哎捏住嘛。
3: 三十没丢苦你妈妈，
0: 哎，没你阿爹阿妈撒手，恰巧呢没你阿嫂表，没你阿婆，哥那就骂什么 ？Fear not, fear not.La hisan taliba
1: essence minya me mano enaka
0: me aso yide
1: me adin yina be hu nya minya me metume ye
0: so me tire mo nende
1: enya mo tuo sani awu wa peja me no
0: sa me want to me fria na me want to mapa
1: me ba e wa ye ye mu a wono ma ne dia kase ye wona peja ye ye ntoma e fra me
0: me ba sa komo ti me wa ye ye mu a
1: me ba wona ma me suo no En shirano, ebi ebi di shirano ebi di shirano. Men shirano, men wo sumu hun fidele. Obe tomu, mekane gusufu.